0: Thank you.
1: திவே எஃப்எம் நூதி ஹேக மெகாஹெர்ட்ஸ் திவேங்க முனிஃபு ஃபில்வா தினமுக அபதுஸ்

0: Viral Vibe. Viral Vibe.
1: ஃபோக் ஸ்டுடியோ எம்டிவி குளதான மியூசிக் டைரக்டர் ஏ ஆர் ரஹ்மான் தயார் கொதி மாஸ்டர் பீஸ் ஜரியாயக்கி கோக் ஸ்டுடியோ முழு கான்செப்ட் எம் எ ஃபுரிஹமே ரம்சு கொதே எல்லவா மீ பைனலக்வாமி ஃபியூஷன் மியூசிக்கே நமூனா லவே மீ உஃபெத்துமுக நேபாள்கே சகாஃபி லவக்கியுன் தெரிய கமவ்வா அனி சோயின் ட்ரொல்மாயா உருதுங்கே லவக்கியுன் தெரியா ஃபரா சிராஜ்வனி பேவெரிவெஃபா ಮಿಲಾವೆಂಗಿ ವಿಕೆಂದನಿ ತಫಾತು ಗೌಮ್ತೋಗೆ ತಫಾತು ಸಗಾಫೆತ್ತೋಗೆ ತಫಾತು ಮ್ಯೂಸಿಕಿ ಬಸ್ತಕೆಗೆ ಕುಳದಾಣಕಂ ದುನಿಯೆಗೆ ಏಕಿ ಕಂಕುಳತೋಗೆ ಅಡುವೆ ಹುಂತೆರಿ ಮಿಲವ ಸಿಫಕುರಿ ಗ್ಯಾಂಗ್ ಹೀಬಿ ನಗುವಾಫದ ಫುಂ ಅಸರೆ ಗಿನಸಿಂ ತಜ್ರಿಬಾಯಕೆ ಗೊತುಗಾ

அளமெங்கு வெறி ரஸ்கலாக் ஹமகஸ்வரும் இபரஸ்கலாங்கி இத்வஹகாமெது ஷக்கென்ன துவஹுக ஹைசாபு பெல்லும மீசகும் எக்குரவா ரஸ்கலாங்கி ஹமகஸ்வரும் அல்லோஹ் வஅத ஹிலாஃப் ஒடியன்னு கண்ணவத்தே.

0: கோபா
1: ஏ ரீதிக்கு முன்னே நமுங்குவாலி ஏ மதா நீருக்க முன்னே அது வந்து தேவனி பேனுமே பேனுமே ஏ தங்கோட ரிப்பீட் போங்க இன்னாணி அம்மா
0: தென் மிதமாக ஹெங் எச்சு கேனு கியானே
1: தூகே ஹிங்கே அருகாண்டுகா ஏ ஆ போடக்க நீங்கே
0: எங்கே வர கியாவா
1: பியா காண்டுகே தேரே ஏகா மிஹாரி ஹந்தான துணி
2: ನುದಿ ಏಕೆಮ್ಮೆಗಹಚ್ ದಿವೆಹೆ ಎಫ್ಎಂಗೆ ಕೊಮ್ಮೆ ಗಡಿರೆಗೆ ಫುರತಮ ಲವೇಕವಸ್ ದಿವೆಹೆ ಅಮೂಲ್ಯ ರಾಗೇತಲವೇ.

0: பாபா.
1: ஆ
0: புருதமா இவனி கொண்டவே
1: புருதமே இவனி கமனா
0: கமனா.
1: ஆ
0: யாக்கி
1: யாதி
0: தேவனேங்கி உனி
1: தேவனேங்கி உனி
0: அது எஃப்ஆர் புரத்தமெல்லாம் வாடுவா ஹால் இங்கே.
1: ஆ ஓகே.
0: ம்.

ஆழ்வாஷ் வெறிக்கம் மில்குய் ஒடுகம் வா ஹத்வா புடு குரவி ரஸ்கலா கோய் இபரஸ்கலாங்க இராத குரவ்வா மீஹக வெறிக்கம் திவ்வமுய் அதி இபரஸ்கலாங்க இராத குரவ்வா மீஹிக கிபைங் வெறிக்கம் வக்கி குரவ்வமுய் அதி இபரஸ்கலாங்க இராத குரவ்வா மீஹகு மத்வெறி குரவ்வமுய் அதி இபரஸ்கலாங்க இராத குரவ்வா மீஹகு நிகமிது குரவ்வமுய் எம்மெஹா ஹேயுகம் வனி இபரஸ்கலாங்க யது குதிரைஃபுருகை ஹமகஸ்வரும் இபரஸ்கலாங்க கொம்மெ கமெக்கு மச்ச குளதும் வந்த ரஸ்கலாங்கே.